0: அப்போ ஒன் ஆஃப் குயின் பேக் இருபது குயின் பேக் ட்ராக்கிங் டுக்கோ மேகன் பயன்ட்டுக்கோ நான் Ritaki on the sex, no one then by Suatin Wakia, Awakia, or no one to one of Wawa. Oh, hot at the top of the Hawa of Nera Yay, and kindness me, I get it on the day. So when Katina thought that about, he the best step, Popoto.
1: Kapunga na ito kitin peg, ipugin me niya kiya kimka. Karawan ka peng kitin peg, o kasi niya kinikitira rikin takawain sa tayo rin na report kiya. Arigatem, pagkiripes na po po to.